0: 人工用水使用方法指引，治疗的寒冬酿成的水源以及怎么使用的人工运动有何问题，有没有人有没有分家的人工运动的人工运动的人工运动的人工运动的人工运动的人工运动的人工运动的人工运动的人工运动的人工运动的人工运动的我们那几天我说我们可以什么全经历过他的那种人去看有什么感觉的我们比如他们在那里在那里不平静的我们他们在那里他们在那里他们在那里他们在那里他们在那里他们在那里他们在那里他们在那里他们在那里他们在那里他们在那里他们也看到了本身中的问了一两个人没有出现了我也听明白了在台湾某地里有啊什么的我听一样的有什么呢今天白天我今天白天我明天我今天的去看那边看的我不管了今天我现在能不能进去我现在不能过人工工作中的人工工作已经没了，人工工作，人工工作仍然有所谓，不会做工作，提高不了两个年级的，这个农民的年龄，我一定要让你们注意，知道吗？一定要让你们注意，你们要很注意，不要搞了，这个工作你们一定注意，一定要让你们注意，不要搞了，我一定要让你们。那一年级我们有六，我们有一年级我们有十多个，我们都不记得我们有多少个。所以在这里我们就告诉你，我们零零七五，你可能不记得我们有多少个。如果零零九五零七五，你们可能也不记得了。我一听到那九五零有多少个，我就想一年级我们有多少个，可能都不能看到我们这里，嗯。
1: yalla len setan ci mandom te itam kep ko xamanteni yalla setan na la ci mandom fokk rek nga yees bi waye bu la yalla jappale ci baxam mom ak yeumene fokk nga gën mo ni tan res ko wonena ne yalla ko jappale rek ci baxam ak yeumene lu la tax mu mucc ci la ci la ci bo ni ta patal nak ni ta dafa ko ni ci ci na ko am war bi ni ta ko ni xamanteni lu ñu wax ni nga nekk nit ki bu ci toog ak koy gën a jam waaw ak koy gën a jam bu ci wàllu fi mu ñëwee ci tam ci ci tam ba boo jëfee nit ki di li nga xam te woo seetaan fi mu bu ñëw ak fi mu boo xam ne seetaan rek ci am ak ay yëf yi ak sa téléphone foo ko jëppal ne nax ak nax bi su moo dund ci moom mooy bakkan bi nga xamante ni fii digal ñëw kon dafay tam bu gis nit ki dégg nga nit moo tay gën a déglu waraati jëppandiko ko itam nafsul amaraki suuf mooy dund ci moom su ko defee bakkan boobu nag ci passé nañ koy wooyee mooy fexe bay déglu ay waraati waraati yooyu ngay jëgal ak di jàng alquran ak di intérêtoo ci wàllu diine dana dem ba loolu mooy wax bakkan boobu su ko defee nag léegi dafay dundal dañu bakkan bi nga wax nafsul lawwama moo bakkan bi nga xamante ni kon li ñëttul sax boo defee lu bon bu la ñëttul boo duggee ci rokk dafay ñett sa bopp waaw moom la ñu wax ne nit ku nekk war nga am rokk mën a gam soo defee dos ba pare duggaat vérifiawal seen joxam ndax bi jaar na wala jaatu woon bakkan boobu nag soo ko dundalee mooy jëm bi jur bakkan boobu ñu wax ndax sa mot la inn te mooy bakkan bi nga xamante ni moom la yenn ci yor ak wane yi ak nit yu baax yi ñu nekk ñu ko wane na ne daal bakkan la yor pour ñu te itam dañoo ak ñu ayoor bakkanam bañ itam bokk ci glace boobu ñu wax ndax sa mot la inn te mooy bakkan bi nga xamante ni mooy bakkan bi yàlla gën moo tax bi nga xamante ni boo di dugal bëcc li nga xam ne bakkan la ak bëcc ku wóor la ku am jéeri la teel xam xam taxat ak xaat ci la wax ne andil leen moom su ko defee nag ma boole ko ci ñi ma gën a jëg ma xaaral ma liku